0: ஆயிரத்தி ஜம்மும் அங்க கருவாச்சு தாங்க எங்க வாங்கி கருவாங்க அங்க கருவா மாமா எங்க இருந்தாங்கல்ல சேசி நம்ம காப்பிச்சேரியு கருப்பு சாரா
1: கருப்பு என்னி தரி நகி தேங்கி சோய்வா அவன் அவன் சொல்றாங்க இந்த பூவாய் கொல்லல நீ